0: கிட்டா ஹிஸ்டரி.
1: இப்போ எங்க டியூஷன்ல 150 பசங்க மேல ஃப்ரீ டியூஷன் சென்டர்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஒருத்தரும் தைரியமா இந்த ஸ்டேட் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் முதற்கொண்டு ஆர்டிஐ போட்டு எங்களுக்கான இஷ்யூவை அவனே வந்து சரி பண்ணுவான்.
0: So there were around 150 students in the tuition center, and they are imbibed with the boldness and courage to question the state. And even a 6th standard child in that tuition center has the courage to file an RTI and raise a question to the state.
1: உங்களை எல்லா சோஷியல் மீடியால கான்ஸ்டிடியூஷனோட பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நாங்க இந்த சென்னைக்கு இந்தியாக்கு ஏத்த மாதிரியான பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க சைட்ல இருந்து உருவாக்கி தருவோம். நம்ம உலகம் சரிசமமா மாறுறதுக்கு, எல்லாருக்கும் ஈக்குவலிட்டி கிடைக்கிறதுக்கு உங்களை மாதிரியே நாங்களும் சேர்ந்து போராடுறோம். எல்லாருமே போராடுவோம். கண்டிப்பா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா உழைப்போம். கண்டிப்பா உழைப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க சைட்ல இருந்து எல்லாரையும் உழைக்கிறதுக்காக நாங்க அனுப்பி வைப்போம். அதே மாதிரி எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களை மாதிரி ஆளு பெரிய இன்ஸ்பிரேஷன். சோ ஒரு நாளாவது நீங்க எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களோட இருந்து எங்களோட சாப்பிட்டு எங்களோட வாழ்ந்து இந்த ஒரு விஷயத்த நான் ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா எல்லா டைம்லயும் நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நல்ல ஒரு பிரதரா இருக்கிறீங்க அப்படிங்கறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
0: She feels very happy as a sister because you, wherever you go, you stand high with the Indian Constitution in your hand. And as a sister, she has some request to you that you have to go to their locality, spend time with the children over there, eat their food, and also as a brother, you have always been a support.
2: When is she inviting me?
0: எப்போ நீங்க அவங்களை இன்வைட் பண்றீங்க கேக்குறேன்.
1: தாராளமாக வரலாம்.
0: Always you are welcome.
2: I'll happily come.
1: Kandipa, thank you so much sir. Kandipa neenga varanum edhirpaarkiren.
0: She is highly welcome to invite you to their place. She is very happy with what you've said.
2: We'll organize and I'll come and see what's going on.
0: Kandipa avangalukaga oru visit organize panni unga locality ku varuvenu sir solli irukkaru.
2: Nice to meet you. Nice to meet you. You're going to translate or you're done? So we said that curiosity comes from your language, your culture, your history, and your land. It is the basis with which you ask questions. But today, that same... So, curiosity is also the foundation of your progress. Anything that you ever do, any business that is built, any country that is built, any innovation, any art, dance, music, anything that you do well will always begin as a question that you ask. Correct? Correct? So, questioning is the foundation of curiosity. Questioning is also the foundation of progress. We quoted Periyar here. Periyar was a great person because he questioned everything. He questioned everybody. And so the question is at the heart of human progress. And not only is the question at the heart of progress, democracy itself emerges from curiosity and from asking questions. Curiosity is asking questions. Democracy is your right to ask questions. The Constitution protects your right to ask questions, and the vote ensures that you get answers from the people who lead you, who run your governments. Yes, vote chore and an attack on curiosity, an attack on your language, an attack on your culture is an attack on India, an attack on Tamil Nadu, and an attack